0: Minister Vijay at that ceremony. His parents, as well Trisha, were also there to witness the historic moment for him, where he's now, as Chief Minister of Tamil Nadu, unfurled the tricolour.
1: The 80th Suvandhira Dina Naalla, Namma Naattoda Desiya Kodiya Yethi Vachu, Inikku Indha Vizhavula Enna Pesavum Vachirukkeenga. அதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். And salute the people of Tamil Nadu who has broken the caste and religious considerations, rejecting money and muscle power, and gave us an overwhelming support to establish people-centric and social justice government. We are on a mission mode to achieve corruption-free government. We want our people to develop zero tolerance towards corruption. And we appeal to the officials and the people of Tamil Nadu to make our state corruption-free. அதே அடிப்படையில் தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி, நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எதெல்லாம் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம், அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம்.
0: Let's move to neighboring state Kerala. Again, a new face as Chief Minister V.D. Satheesan led the state's Independence Day celebrations. Satheesan attended his first Independence Day celebrations as Chief Minister, hoisted the tricolour at a state event in Thiruvananthapuram. The Chief Minister was accorded with a guard of honour at the event. It was attended by senior ministers and government officials. The Chief Minister said constitutional values, secularism, equality, freedom of expression and special protection of minorities is being questioned, and called on everyone to stay united without compromising on constitutional principles. Now, at this particular event, like I said, in Tamil Nadu and in Kerala, we have new faces as Chief Ministers, and that's why these Independence Day celebrations were closely watched.
2: ഇതിനായി അക്ഷീണം പ്രവർത്തിക്കണം. തോളോട് തോൾ ചേർന്ന് ജാതിയും മതവും ലിംഗവിവേചനവും രാഷ്ട്രീയ അന്ധതയും വിദ്വേഷവും കൈവിടിഞ്ഞ് ഒറ്റക്കെട്ടായി മുന്നേറാനാകണം. ഇതാകണം സ്വാതന്ത്ര്യ പുലർന്ന ഈ പുണ്യമായ പുലരിയിലെ നമ്മുടെ പ്രതിജ്ഞ. അതിലൊരു വിട്ടുവീഴ്ചയും ചെയ്യില്ലെന്ന് ഈ സ്വാതന്ത്ര്യ ദിനത്തിൽ നമുക്ക് പ്രതിജ്ഞ ചെയ്യാം. പട്ടിണി, രോഗം, തൊഴിലില്ലായ്മ എന്നിവയാണ് ഏത് ജനതയെയും പിന്നോട്ടടിക്കുന്ന മൂന്ന് കാര്യങ്ങൾ. 79 വർഷങ്ങൾ പിന്നിടുമ്പോഴും കേരളത്തിലും നമ്മുടെ രാജ്യത്തും ഇവ ഇന്നും അവശേഷിക്കുന്നു എന്നത് യാഥാർത്ഥ്യമാണ്. പട്ടികജാതി പട്ടികവർഗ വിഭാഗത്തിലെ സഹോദരങ്ങൾ, മുതിർന്ന പൗരന്മാർ, ന്യൂനപക്ഷങ്ങൾ, ട്രാൻസ്ജെൻഡേഴ്സ്, ഇങ്ങനെ പ്രത്യേക പരിഗണനയും കരുതലും വേണ്ടവർ ഇപ്പോഴും അനേകം അനേകം പ്രശ്നങ്ങളും പ്രതിസന്ധികളും അനിശ്ചിതാവസ്ഥകളും നേരിടുകയാണ്.
0: Now, the other leader who for the first time was part of Independence Day celebrations as Chief Minister was in Karnataka. Three southern states, three new faces. So D.K. Shivkumar, who's been waiting for this moment, gave his maiden Independence Day address as Karnataka Chief Minister at Bengaluru's iconic Field Marshal Manekshaw Parade Ground. He unveiled a series of welfare, infrastructure and industrial initiatives aimed at preparing the state's young population for the next phase of economic growth. So DK has resolved to take the state economy to $3 trillion by 2047. He also announced the introduction of AI education from 6th standard in all schools and launched what is called the AI Akshara Abhiyan and Coding Gurukula. All of this announced at the Independence Day celebration by DK Shivkumar.